0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்திமி ததிமி தஜ்ஜனு தத்தித தரித தனத தனுத திமித தங்கிரு தக்கம் தம் தக்கிரு தக்கம்
1: தரக்கபோ தனச்சீர் பிஞ்சக்கர தரக்கபோ தனச்சீர் பிஞ்சக்கர தரக்கபோ தனச்சீர் பிஞ்சக்கர தரக்கபோ தனச்சீர் பிஞ்சக்கர தரக்கபோ தனச்சீர்
2: जारे जारे खारे खागा का क्यों शोर।